முஸ்பக் ராமானுச்சுப்பா சிறு முஸ்பங் இது அகவிடுவன் சக்கார சிச்சியாங் சக்கார